சொல்றேன் ரேடியோ பாதி ஐதை பியார் கரிகளும் மேரே வெச்ச போலே மெல்லோ பத்தி ஓர்தா.